0: யக்கைரோல் தவிரே லோகச்சகிப சைசப்ப சிந்தி பெனாதா கொய்ஜம் பிரேம்காந்தா இமாலைவப்பு சைதாஜவி சைதா ரூப் ராககி சைசப்ப கம்பு லைசோலி சைதா பஞ்சௌபம் ஷியாமாதேவி தொக்ஜோம் பீஸ்மஸ்திங் அமதி தௌதாம் நமிதா தேவி சைரிங்ப சிந்தி இமாலைவப்பு சைதாஜவி சைதா தகேலம்பம் சோராரென் லைசோலி சைதா பிஜோய் தோங்பிரம் அருண்குமார் நுமாய்தேம் அமதி லைஸ்ரம் இனௌஜா சிங் அதும் தோரம் தாவிரிபஸ்தி அகாசவாணி இம்ஃபால்கி கங்லா சேனல் தகினி ஹவுஜிங் அசிகி சேனல் அசித தம்ஜரிப தோரம் சிங் சம்னம் நின் சிங்ஜரி தோரம் அசிகி அயுக் புங் தருக் மினி தரா லவுசிங் வாஃபும் த ஃபங்பிகனி கம்போஸ் கி கானபா அச்சோம் லதா சனுன சக்ப மைத்தை இசை தஹஞ்சகனி புங் தருக் மினி தரா மங்கா புங் தருக் மகாய் நிங்தௌஜம் மார்ஜித் சிங் எங்கோம் சனாஹல் தேவி அமதி சஞ்சேன்பம் பங்கிம் சந்திர சிங் அசப்ப மத்தை மத்தம் இசை லான்தோக்சகனி மத்தம் இசைக்கு குதோல் அமுக ஹன தஹஞ்சகனி அசி அயு புங் தருக் மினிட் நிஃபு மங்கா புங் தரேட் கொஞ்சல் நாச்சோம் அசிகி நாச்சோம் த தம்ஜரி ஐகி அனிங்ப மியாம்கிதமக் தோரம் அசித லிக்லம் சும்ன மங் மங்ப தோரம் அசிபு கொம்ஜின்பி அமதி லான்தோக்பிகதபி கொஞ்சேங்பம் நிர்மலா சனு ஹங்லேம் இந்து தேவி நசப்ப நோ தஹஞ்சகனி புங் தரேட் மினிட் நிஃபு புங் நிப்பான் மினிட் நிஃபு தோங்கன் தோங்கன்ப ஃபிலிம்தகி லோகச்சப இசை சிங் லான்தோக்சகனி உன்னகிசி அமுக்தங்க தோரம் அசித கைதேம் ஜெனி மேக்கப் ஆர்டிஸ்ட் அகுகி மிஹுட் கேனி கொங்காம்க உன்னதுன வரி சாபகி அஹன்ப சருக் தஹஞ்சகனி ங்கசி அயு புங் மாப்பன் தோரம் அசிபு புதோப்பி தோக்சோம் ரெனுபலா ங்காய்கோ தாக்கிசி புங் மாப்பன் மகாய் புங் தரா அஹைபம் ஷியாம் சிங் அமதி லைஸ்ரம் மேம தேவி நசப்ப மத்தம் இசை லான்தோக்சகனி நுமிடியுங்க புங் தரநிதொய் தாபம் அகாசவாணி இம்ஃபால்கி கங்லா சேனல்கி அனிசுப தோரம் பரிங் அமுக் சந்தோப்ப ஹோக்சகனி தோரம் அசிகி நுமிடியுங்க மட்டும் புங் தரநிதொய் மினிட் தர என் சி இ ஆர் டிகி தெங்பாங்க லோயின புதோச்சப தோரம் உமங் தஹஞ்சகனி ஃபில்ம் இசை தஹஞ்சகனி நுமிடியுங்க மட்டும் புங் தரநிதொய் மினிட் நிஃபு புங் அம மினிட் தர லைரக் தீப ஹைப தஹஞ்சகனி ங்கசிகி தீபிகதப குந்தோங்பம் குலச்சந்திரா ஹைபிகதப கே எஸ் எஸ் ஜானேந்திர சிங் வெஸ்டர்ன் மியூசிக்கி தோரம் பங்பிகனி ங்கசி நுங்கில் புங் அம மினிட் நிஃபு புங் அனி சக்ங்காயிரபசிங்கி வரி தஹஞ்சகனி லான்தோக்பிகதபி கே பிமோலதா புங் அனி மகாய் ஃபவுஸ்கி தோரம் தஹஞ்சகனி ஃபில்ம் இசை சிங்லோன்கி சைரோல் புங் அஹோம் தோரம் சித தம்ஜரி ஆர் என் ஜி வில்சன் அமதி காம்புன சக்ப அனால் லைசோல் இசை இன்புய்கி தோரம் தஹஞ்சகனி புங் அஹோம் மினிட் தர மங்கா மார்கி தோரம் புங் அஹோம் மகாய் தோரம் சித தஹஞ்சகனி பௌமிங்லியான் சகும் அமதி காம்புன சக்ப மார் மத்தம் இசை பைத்தேகி தோரம் புங் அஹோம் மினிட் யாங்கை தோரம் சித ஐஸ் மாங்துங் நுங் அமதி காம்புன சக்ப பைத்தே மத்தம் இசை தஹஞ்சகனி தாதோகி தோரம் புங் மரி மினிட் தர தோரம் சித குப்தோங் லோங்பூங் அமதி காம்புன சக்ப தாதோ எலோ இசை தஹஞ்சகனி பௌமாய்கி தோரம் புங் மரி மினிட் நிஃபு தோரம் சித தம்ஜரி தவினிங்ப லைசோல் இசைகி குதோல் கபுய்கி தோரம் புங் மங்கா தோரம் சித மஜாரு கோல்மைன சக்ப கபுய் மத்தம் இசை அமதி மாலேம்கி ஓஜோ நுமிட்க மரி லைனப தோரம் தஹஞ்சகனி மாவுகி தோரம் புங் மங்கா மினிட் குன் தோரம் சித மானினி காயின அமதி காம்புன சக்ப மாவு எலோ இசை தஹஞ்சகனி தாங்குல்கி தோரம் புங் மங்கா மினிட் நிஃபு தோரம் சித இஷோ அங்காங் அமதி காம்புன சக்ப தாங்குல் லைசோல் இசை தஹஞ்சகனி மணிப்பூரி ஃபில்ம் இசை தஹஞ்சகனி புங் தருக் மினிட் தர மங்கா புங் தருக் மினிட் நிஃபு சந்தோக்சகனி குங்கங்கி தோரம் அஹன்பத தஹஞ்சகனி தோங்காம் கோச்சே மைத்தைன சக்ப குனுங் இசை அமதி அருவிபத தம்ஜரி குஞ்சாசிங்கி வஹங் பொக்கும் அசிகி பொக்கும்பிகதப லைத்தாம் நபச்சந்திரா ரிட்டையர் ப்ரொஃபெஷர் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இரோய்சிம்ப தோரம் புதோப்பி நோங்தோம்பம் ரோமா ஃபில்ம் இசை அமுக ஹன தஹஞ்சகனி அசி நுமிடாங் புங் தரேட் மினிட் நிஃபு மங்கா புங் நிப்பான் தஹஞ்சகனி ரேடியோ லீலா கந்த ஹவுதேத லீலா அசிகி அருவிப சரு சனபுகிதப கல்ச்சர் அண்ட் பீஸ் ஃபோரம்கி லீலா காங்பு நஹாரோல்கி கொஞ்சேல் புங் நிப்பான் மகாய் புங் மாப்பன் மினிட் தர மங்கா தோங்காம் கோசே மைத்தைன சக்ப குனுங் இசை அமுக ஹன தஹஞ்சகனி புங் மாப்பன் மகாய் கன நைனப தஹஞ்சகனி புங் தரா எஸ் எம் எஸ் அமதி போஸ்ட்காட்கி குதாங்த கண்பிரப்ப ஃபில்ம் இசை லான்தோக்சகனி ஆகாஷ்வாணி இம்ஃபால் டெல்லிதகி ரிலேத இங்கிராஜித பாவு ஃபங்பிரகனி
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா The The Finance Ministry has clarified that there will be no charges for person-to-person P2P UPI transactions, irrespective of the amount transferred. The ministry added yesterday that person-to-merchant P2M payments up to 2,000 rupees, including transactions covered under the zero MDR framework for small merchants, will also remain free. Consequently, the ministry stated that about 96% of all P2M transactions will remain unaffected. It added that MDR will apply only to specified merchant transactions above 2,000 rupees. National Payments Corporation of India, NPCI, has announced that a revised UPI merchant discount rate framework will come into effect from 15th of next month. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. Addressing media in New Delhi last evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns. The spokesperson added, External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with the Saudi Foreign Minister on the sidelines of the BRICS summit. During the meeting, they discussed regional and international developments. Mr. Jaiswal said the issue of the Houthis was also discussed. There was recently an attack on Saudi Arabia, which India has condemned. Mr. Jaiswal said New Delhi is deeply concerned with the escalation in the situation in the Red Sea region. External Affairs Minister Dr. S. Jaishankar emphasized India's strong commitment to multipolarity, rooted in its independent stance and commitment to strategic autonomy. Delivering the valedictory address at the Silver Jubilee celebration of the Indian Council of World Affairs in Delhi, Dr. Jaishankar expressed confidence that India is destined to rise in a turbulent world.
2: When India advocates dialogue and diplomacy, when we stress that endless war must give way to an end to war, this is our particular way of thinking. Indian diplomacy will always have peace and development as its central agenda, not just as an idealistic goal, but as a sensible prescription for the world order to advance progress and prosperity.
1: Chief ministers of six states have signed the Kishau Multipurpose Dam Project Agreement for the rejuvenation of the Yamuna River. These states are Uttar Pradesh, Uttarakhand, Himachal Pradesh, Haryana, Rajasthan and Delhi. Speaking on the occasion, Union Home Minister Amit Shah said the central government has declared the Kishau project a national project. Mr. Shah added that the central government will bear about 90% of its financial burden, while the remaining 10% will be borne by the participating states. Delhi government has announced to double the fixed monthly incentive for ASHA workers from 3,000 rupees to 6,000 rupees. This decision was taken at a cabinet meeting chaired by Chief Minister Rekha Gupta in New Delhi yesterday. There are 6,725 ASHA workers currently working in Delhi. Meanwhile, Delhi government has also decided to build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. In Saudi Arabia, civil defense activated emergency alerts in Mecca, Jeddah and Taif yesterday. Alerts have also been issued and lifted in six cities, including Yanbu, Saudi Arabia's main Red Sea oil port. Saudi Arabia yesterday issued fresh but very brief emergency alerts in Mecca, Jeddah and Taif in the context of potential Houthi attacks. The alerts were lifted in just a few minutes, with authorities saying the danger had passed. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable 2-0 lead in the 3-match series. Chasing a target of 160 runs, India comfortably reached 163 for 3 in 14.5 overs. The third and the final match of the series will be played at the same venue in Delhi tomorrow. And that is the end of this news bulletin.
0: Adomna thauram tawiriba ste kasbani imphal degini hauji kamuk tawira se lau singugi wafamda compost ki kanaba
3: ꯃꯅꯥꯃꯁꯤꯡ ꯎꯔꯨ ꯋꯥꯔꯨꯕꯨ ꯂꯩꯔꯤꯕ ꯄꯥꯝꯕꯤ ꯑꯃꯗꯤ ꯁꯥ ꯉꯥ ꯊꯋꯥꯏ ꯄꯥꯟꯕꯁꯤꯡꯅ ꯁꯤꯔꯕ ꯃꯇꯨꯡ ꯄꯠꯊ ꯄꯨꯝꯊꯕ ꯉꯝꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯕꯨ ꯑꯣꯔꯒꯥꯅꯤꯛ ꯃꯦꯇꯔ ꯍꯥꯏꯅ ꯈꯪꯅꯩ꯫ ꯀꯝꯄꯣꯁ ꯍꯥꯏꯕꯁꯤꯅ ꯃꯈꯣꯏꯅ ꯄꯠꯊ ꯄꯨꯝꯊꯔꯒ ꯑꯣꯏꯔꯛꯄ ꯍꯥꯔ ꯃꯈꯜ ꯑꯃꯅꯤ꯫ ꯄꯥꯝꯕꯤ ꯈꯨꯗꯤꯡꯃꯛꯀꯤ ꯁꯤꯔꯕ ꯃꯇꯨꯡ ꯃꯈꯣꯏꯒꯤ ꯃꯔꯨ ꯃꯔꯥ, ꯀꯦꯜꯂꯛꯄ ꯃꯅꯥ ꯑꯁꯤꯕ ꯇꯤꯜꯀꯥꯡ ꯈꯨꯗꯤꯡꯃꯛ ꯃꯍꯧꯁꯥꯅ ꯂꯩꯕꯥꯛ ꯂꯩꯁꯥꯅꯨꯡꯗ ꯍꯤꯡꯂꯤꯕ ꯍꯤꯡꯀꯨꯞ ꯀꯌꯥꯅ ꯄꯠꯊ ꯄꯨꯝꯊꯍꯟꯗꯨꯅ ꯂꯩꯕꯥꯛ ꯂꯩꯁꯥꯗ ꯇꯤꯟꯁꯤꯜꯍꯜꯂꯤꯕꯅꯤ꯫ ꯑꯁꯤꯒꯨꯝꯕ ꯍꯤꯡꯀꯨꯞꯁꯤꯡ ꯑꯁꯤꯕꯨ ꯃꯍꯧꯁꯥꯒꯤ ꯑꯣꯏꯕ ꯗꯤꯀꯝꯄꯣꯖꯔ ꯍꯥꯏꯅ ꯈꯪꯅꯩ꯫ ꯑꯁꯤꯒꯨꯝꯕ ꯍꯤꯡꯀꯨꯞꯁꯤꯡꯒꯤ ꯃꯇꯦꯡꯅ ꯂꯩꯕꯥꯛ ꯃꯊꯛꯇ ꯅꯠꯇ꯭ꯔꯒꯅ ꯄꯥꯠꯇ꯭ꯔꯁꯤꯡꯗ ꯄꯠꯊ ꯄꯨꯝꯊꯕ ꯌꯥꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯕꯨ ꯄꯩꯁꯤꯟꯗꯨꯅ ꯀꯥꯡꯂꯨꯟ ꯑꯃꯒꯤ ꯃꯈꯥꯗ ꯑꯣꯛꯁꯤꯖꯦꯟ ꯑꯃꯗꯤ ꯏꯅꯤꯜꯒꯤ ꯃꯇꯦꯡꯅ ꯌꯥꯝꯅ ꯂꯥꯏꯅ ꯑꯐꯕ ꯀꯝꯄꯣꯁ ꯁꯦꯝꯕ ꯌꯥꯏ꯫ ꯀꯅꯥꯒꯨꯝꯕ ꯇꯟꯗꯕ, ꯑꯣꯏꯖꯕ ꯑꯃꯗꯤ ꯀꯥꯟꯅꯕ ꯈꯪꯕ ꯏꯆꯤꯜ-ꯏꯅꯥꯎꯁꯤꯡꯅ ꯂꯝꯍꯥꯡꯗ, ꯂꯩꯔꯛ ꯈꯨꯜꯂꯛꯇ, ꯁꯣꯔꯣꯛꯀꯤ ꯃꯇꯥꯏꯗ, ꯏꯁꯤꯡꯗ ꯅꯠꯇ꯭ꯔꯒ ꯄꯥꯇ꯭ꯌꯥꯗ ꯑꯃꯗꯤ ꯈꯣꯡꯕꯥꯟ ꯂꯨꯛꯂꯥꯡꯗ ꯍꯧꯔꯤꯕ ꯌꯥꯝꯂꯕ ꯅꯥꯄꯤ ꯁꯤꯡꯅꯥꯡꯁꯤꯡ ꯄꯨꯂꯞ ꯄꯩꯁꯤꯟꯗꯨꯅ ꯀꯝꯄꯣꯁ ꯑꯣꯟꯊꯣꯛꯂꯒꯗꯤ ꯀꯣꯏꯇꯥꯟ ꯇꯥꯟꯅꯗꯨꯅ ꯀꯣꯏꯆꯦꯟ ꯆꯦꯟꯗꯨꯅ ꯐꯪꯅꯅꯕ ꯍꯣꯠꯅꯔꯤꯕ ꯍꯥꯔ ꯑꯁꯤ ꯁꯦꯜ ꯇꯤꯡꯅ ꯂꯩꯔꯨꯗ꯭ꯔꯒꯁꯨ ꯑꯗꯨꯃꯛ ꯍꯦꯟꯅ ꯐꯕ ꯍꯥꯔ ꯑꯣꯏꯍꯟꯕ ꯌꯥꯏ꯫ ꯍꯨꯟꯗꯣꯛꯐꯝ ꯈꯪꯗꯅ ꯃꯅꯝ ꯅꯝꯊꯤꯅ ꯄꯩꯔꯤꯕ ꯃ꯭ꯌꯨꯅꯤꯁꯤꯄꯥꯜ ꯋꯦꯁꯁꯤꯡ, ꯁꯥ ꯉꯥ ꯁꯦꯝꯕꯒꯤ ꯑꯔꯦꯝꯈꯥꯛꯁꯤꯡ ꯆꯦꯛꯁꯤꯟꯅ ꯍꯣꯠꯅꯔꯒꯗꯤ ꯑꯔꯦꯝꯈꯥꯛꯁꯤꯡꯗꯒꯤ ꯀꯥꯟꯅꯗ꯭ꯔꯦ ꯈꯜꯂꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯗꯒꯤ ꯂꯟ ꯑꯣꯟꯊꯣꯛꯁꯤ ꯍꯥꯏꯅ ꯂꯥꯎꯔꯤꯕ ꯂꯩꯕꯥꯛ ꯂꯩꯍꯥꯎ ꯀꯟꯁꯤ ꯑꯃꯗꯤ ꯍꯧꯖꯤꯛ ꯑꯣꯔꯒꯥꯅꯤꯛ ꯐꯥꯔꯃꯤꯡ ꯂꯣꯝꯗ ꯃꯥꯏ ꯑꯣꯟꯁꯤꯟꯅꯕ ꯂꯥꯎꯔꯤꯕ ꯈꯣꯡꯂꯤꯕ ꯈꯨꯗꯤꯡꯃꯛꯇ ꯍꯦꯟꯅ ꯑꯆꯨꯝꯕ ꯈꯣꯡꯊꯥꯡꯁꯨ ꯑꯣꯏꯒꯅꯤ꯫ ꯑꯣꯔꯒꯥꯅꯤꯛ ꯐꯥꯔꯃꯤꯡ ꯇꯧꯕꯗ ꯆꯪꯒꯗꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯂꯩꯗꯨꯅ ꯁꯤꯖꯤꯟꯅꯕꯅ ꯁꯦꯟꯊꯣꯛ ꯌꯥꯝꯖꯗꯕ ꯂꯧꯃꯤ ꯏꯆꯤꯜ-ꯏꯅꯥꯎꯁꯤꯡꯗ ꯍꯦꯟꯅ ꯑꯋꯥꯕ ꯄꯤꯕ ꯑꯣꯏꯅ ꯊꯣꯛꯀꯅꯤ꯫ ꯁꯦꯟꯗꯣꯡ ꯂꯩꯅ ꯑꯣꯔꯒꯥꯅꯤꯛ ꯐꯥꯔꯃꯤꯡ ꯇꯧꯕ ꯍꯥꯏꯕꯁꯤ ꯈꯔ ꯋꯥꯅ ꯊꯣꯛꯄ ꯌꯥꯏ꯫ ꯑꯣꯔꯒꯥꯅꯤꯛ ꯑꯣꯏꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ, ꯑꯃꯣꯠ-ꯑꯀꯥꯏꯁꯤꯡ ꯂꯣꯏꯁꯤꯟ ꯊꯝꯖꯤꯟꯗꯨꯅ ꯂꯝꯇꯨ ꯅꯥꯟꯅ ꯊꯝꯕꯗ ꯃꯇꯦꯡ ꯄꯥꯡꯉꯤ꯫ ꯂꯣꯏꯅꯅ ꯍꯥꯔ ꯑꯣꯜꯂꯕ ꯃꯇꯨꯡꯗ ꯄꯨꯊꯣꯛꯇꯨꯅ ꯁꯤꯖꯤꯟꯅꯕ ꯌꯥꯏ꯫ ꯄꯩꯁꯤꯜꯂꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯄꯣꯠꯆꯥꯎ ꯑꯣꯏꯔꯝꯕꯗꯨ 100%ꯒꯤ ꯃꯅꯨꯡꯗ ꯁꯔꯨꯛ 50%-50% ꯍꯟꯊꯔꯛꯇꯨꯅ ꯂꯥꯏꯅ ꯍꯣꯟꯗꯣꯛ ꯍꯣꯟꯖꯤꯟ ꯇꯧꯗꯨꯅ ꯁꯤꯖꯤꯟꯅꯕ ꯉꯝꯍꯜꯂꯤ꯫ ꯂꯧꯐꯝ ꯅꯠꯇ꯭ꯔꯒ ꯏꯪꯈꯣꯜꯗ ꯑꯁꯪꯕ ꯅꯥꯄꯤ ꯁꯤꯡꯅꯥꯡ ꯍꯥꯏꯕꯗꯤ ꯄꯠꯊꯕ ꯋꯥꯠꯂꯤꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯒꯤ ꯃꯔꯛꯇ ꯄꯥꯝꯕꯤ ꯊꯥꯖꯤꯟꯕ ꯃꯇꯝꯗ ꯄꯩꯔꯤꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯑꯗꯣ ꯄꯠꯊ ꯄꯨꯝꯊꯍꯟꯕ ꯃꯇꯝꯗ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯑꯗꯨꯕꯨ ꯄꯠꯊꯍꯟꯅꯕꯒꯤ ꯊꯧꯗꯥꯡ ꯂꯧꯔꯤꯕ ꯍꯤꯡꯀꯨꯞꯁꯤꯡꯒ ꯊꯥꯔꯤꯕ ꯄꯥꯝꯕꯤꯒ ꯑꯅꯤꯒꯤ ꯃꯔꯛꯇ ꯅꯥꯏꯇ꯭ꯔꯣꯖꯦꯟ ꯃꯨꯟꯅꯗꯨꯅ ꯄꯥꯝꯕꯤꯅ ꯍꯧꯔꯛꯄ ꯃꯇꯝꯗ ꯆꯥꯎꯖꯟ ꯊꯤꯕꯒꯤ ꯈꯨꯗꯣꯡꯆꯥꯗꯕ ꯊꯣꯛꯏ꯫ ꯃꯐꯝ ꯆꯥꯅ ꯄꯩꯁꯤꯟꯗꯨꯅ ꯀꯝꯄꯣꯁꯇꯤꯡ ꯇꯧꯔꯕ ꯃꯇꯨꯡꯗ ꯆꯥꯏꯔꯒꯗꯤ ꯈꯨꯗꯣꯡꯊꯤꯕ ꯑꯗꯨ ꯂꯩꯔꯔꯣꯏ꯫ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯑꯗꯨ ꯂꯧꯐꯝꯗ ꯅꯠꯇ꯭ꯔꯒ ꯂꯧ ꯎꯅꯗꯕ ꯃꯐꯝꯗꯕꯨ ꯑꯣꯏꯔꯒꯁꯨ ꯄꯠꯊꯔꯛꯄ ꯃꯇꯝꯗ ꯊꯣꯔꯛꯂꯤꯕ ꯅꯥꯏꯇ꯭ꯔꯣꯖꯦꯟꯁꯤꯡ ꯂꯩꯕꯥꯛ ꯂꯩꯍꯥꯎꯅ ꯐꯥꯖꯤꯟꯗꯨꯅ ꯊꯝꯕ ꯉꯝꯗꯦ, ꯃꯈꯥꯗ ꯆꯨꯝꯊꯕ ꯆꯦꯟꯊꯕ ꯇꯧꯈꯤꯗꯨꯅ ꯏꯁꯤꯡꯗ ꯌꯧꯔꯛꯇꯨꯅ ꯄꯣꯠ ꯂꯨꯁꯤꯟ ꯊꯣꯛꯍꯜꯂꯤ꯫ ꯀꯝꯄꯣꯁꯇꯤꯡ ꯇꯧꯕꯅ ꯑꯃꯥꯡꯕꯁꯤꯗꯒꯤ ꯀꯟꯕ ꯉꯝꯃꯤ꯫ ꯀꯥꯔꯕꯣꯟꯒꯤ ꯆꯥꯡ ꯋꯥꯡꯅ ꯌꯥꯎꯕ ꯍꯥꯏꯕꯗꯤ ꯄꯠꯊꯕꯗ ꯋꯥꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯒ ꯅꯦꯝꯅ ꯌꯥꯎꯕ ꯄꯠꯊꯕꯗ ꯃꯇꯝ ꯆꯪꯗꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯒ ꯌꯥꯟꯁꯤꯟꯅꯗꯨꯅ ꯀꯝꯄꯣꯁꯇꯤꯡ ꯇꯧꯕꯅ ꯀꯥꯟꯅꯕ ꯐꯪꯍꯜꯂꯤ꯫ ꯀꯝꯄꯣꯁꯇꯤꯡ ꯇꯧꯕ ꯃꯇꯝꯗ ꯊꯣꯔꯛꯄ ꯃꯩꯁꯥꯅ ꯑꯌꯥꯝꯕ ꯃꯍꯤꯛꯁꯤꯡ ꯑꯃꯗꯤ ꯅꯥꯄꯤ ꯃꯔꯨꯁꯤꯡ ꯍꯥꯠꯇꯣꯛꯏ꯫ ꯀꯝꯄꯣꯁꯇꯤꯡ ꯇꯧꯕꯗ ꯁꯤꯖꯤꯟꯅꯔꯤꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡꯗ ꯌꯥꯎꯔꯛꯄ ꯇꯤꯜꯍꯥꯠ ꯍꯤꯗꯥꯛꯀꯤ ꯍꯨꯁꯤꯡ, ꯄꯥꯝꯕꯤꯗ ꯍꯨ ꯑꯣꯏꯍꯟꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯑꯌꯥꯝꯕ ꯀꯝꯄꯣꯁꯇꯤꯡ ꯇꯧꯗꯨꯅ ꯅꯤꯡꯊꯤꯅ ꯁꯤꯖꯤꯟꯅꯕ ꯌꯥꯔꯕ ꯀꯝꯄꯣꯁ ꯑꯣꯜꯂꯛꯄ ꯃꯇꯝ ꯐꯥꯎꯕꯗ ꯃꯥꯡꯍꯟꯕ ꯉꯝꯃꯤ꯫ ꯑꯐꯕ ꯀꯝꯄꯣꯁ ꯂꯧꯐꯝꯗ ꯍꯥꯞꯄ ꯃꯇꯝꯗ ꯀꯝꯄꯣꯁꯇ ꯌꯥꯎꯔꯛꯄ ꯍꯤꯡꯀꯨꯞꯁꯤꯡꯅ ꯂꯩꯕꯥꯛꯇ ꯂꯩꯕ ꯄꯥꯝꯕꯤ ꯃꯥꯡꯍꯟꯕ ꯉꯝꯕ ꯃꯍꯤꯛꯁꯤꯡ ꯍꯥꯠꯇꯣꯛꯇꯨꯅ ꯄꯥꯝꯕꯤꯗ ꯂꯥꯏꯅꯥ ꯇꯥꯕ ꯍꯟꯊꯍꯜꯂꯤ꯫ ꯄꯥꯝꯕꯤꯒꯤ ꯃꯆꯤꯟꯖꯥꯛ ꯄꯤꯕꯇ ꯅꯠꯇꯅ ꯀꯝꯄꯣꯁꯀꯤ ꯑꯇꯣꯞꯄ ꯊꯧꯗꯥꯡꯁꯤꯡꯗꯤ ꯀꯝꯄꯣꯁ ꯆꯥꯏꯕ ꯃꯇꯝꯗ ꯃꯩꯁꯥ ꯑꯃꯗꯤ ꯅꯣꯡꯂꯤꯛꯅ ꯂꯩꯕꯥꯛ ꯃꯥꯡꯍꯟꯕꯗꯒꯤ ꯀꯜꯂꯤ꯫ ꯀꯝꯄꯣꯁ ꯍꯥꯞꯄ ꯂꯩꯕꯥꯛ ꯍꯣꯝ ꯍꯣꯝ ꯂꯥꯎꯍꯜꯂꯤ, ꯀꯥꯟꯅꯔꯕ ꯊꯋꯥꯏ ꯄꯥꯟꯕꯁꯤꯡ ꯂꯩꯕꯗ ꯅꯨꯡꯉꯥꯏꯍꯜꯂꯤ, ꯍꯤꯡꯀꯨꯞꯁꯤꯡ ꯃꯔꯥꯡ ꯀꯥꯏꯍꯜꯂꯤ, ꯂꯣꯏꯅꯅ ꯁꯣꯏꯜꯒꯤ ꯈꯔ ꯆꯥꯎꯕ ꯃꯈꯨꯟꯁꯤꯡ ꯍꯦꯟꯒꯠꯍꯟꯗꯨꯅ ꯂꯩꯕꯥꯛꯇ ꯏꯁꯤꯡ ꯅꯨꯡꯁꯤꯠ ꯃꯔꯥꯡ ꯀꯥꯏꯍꯜꯂꯤ꯫ ꯅꯨꯡꯁꯤꯠ ꯃꯔꯥꯡ ꯀꯥꯏꯅ ꯄꯤꯕꯅ ꯄꯥꯝꯕꯤꯒꯤ ꯃꯔꯥꯗ ꯑꯣꯛꯁꯤꯖꯦꯟ ꯁꯤꯖꯤꯟꯅꯗꯨꯅ ꯁꯣꯔ ꯍꯣꯟꯕ ꯉꯝꯍꯜꯂꯤ꯫ ꯂꯩꯕꯥꯛ ꯂꯩꯍꯥꯎꯗ ꯀꯥꯟꯅꯔꯕ ꯄꯤꯕ ꯄꯣꯠꯂꯝꯁꯤꯡ ꯃꯇꯨꯡꯗ ꯄꯥꯛ ꯇꯨꯝꯗꯅ ꯃꯇꯝ ꯁꯥꯡꯅ ꯁꯣꯏꯜꯒꯤ ꯀꯥꯟꯅꯕ ꯑꯐꯕ ꯑꯣꯏꯕ ꯃꯆꯥꯛ ꯍꯦꯟꯒꯠꯍꯜꯂꯤ꯫ ꯂꯩꯕꯥꯛ ꯂꯩꯍꯥꯎꯒꯤ ꯃꯩꯁꯥꯒꯤ ꯑꯣꯏꯖꯕ ꯑꯐꯕ ꯐꯤꯕꯝ ꯈꯨꯗꯝ ꯑꯣꯏꯅ ꯑꯁꯤꯅꯌꯥꯛꯀꯤ ꯆꯥꯡ, ꯄꯥꯝꯕꯤꯗ ꯃꯆꯤꯟꯖꯥꯛ ꯑꯃꯗꯤ ꯏꯅꯤꯜ ꯃꯇꯤꯛ ꯆꯥꯅ ꯄꯤꯕ ꯉꯝꯕꯒꯤ ꯐꯤꯕꯝ, ꯁꯝꯅ ꯍꯥꯏꯔꯕꯗ ꯑꯐꯕ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯃ ꯑꯣꯏꯗꯨꯅ ꯂꯩꯕ ꯉꯝꯕꯒꯤ ꯃꯒꯨꯟ ꯍꯦꯟꯒꯠꯍꯜꯂꯤ꯫ ꯂꯩꯁꯥꯅ ꯏꯁꯤꯡ ꯌꯥꯝꯅ ꯑꯃꯗꯤ ꯃꯇꯝ ꯁꯥꯡꯅ ꯐꯥꯖꯤꯟꯕ ꯉꯝꯍꯜꯂꯤ, ꯄꯥꯝꯕꯤꯒꯤ ꯂꯥꯏꯅꯥ ꯇꯤꯜꯅꯥꯁꯤꯡ ꯍꯟꯊꯍꯟꯕ ꯑꯃꯗꯤ ꯉꯥꯛꯊꯣꯛꯄ ꯉꯝꯕꯒꯤ ꯃꯒꯨꯟꯁꯨ ꯍꯦꯟꯒꯠꯍꯜꯂꯤ꯫ ꯄꯥꯝꯕꯤꯒꯤ ꯃꯆꯤꯟꯖꯥꯛ ꯃꯆꯜꯁꯤꯡꯕꯨ ꯂꯩꯕꯥꯛꯇꯒꯤ ꯆꯨꯝꯊꯗꯨꯅ ꯆꆙꯗꯨꯅ ꯃꯥꯡꯈꯤꯒꯗꯕꯗꯒꯤ ꯐꯥꯖꯤꯟꯗꯨꯅ ꯊꯝꯂꯒ ꯄꯥꯝꯕꯤꯗ ꯃꯇꯝ ꯆꯥꯅ ꯆꯥꯅ ꯐꯪꯍꯟꯕꯗ ꯃꯇꯦꯡ ꯄꯥꯡꯉꯤ꯫ ꯃꯁꯤꯅꯤ ꯉꯁꯤ ꯅꯣꯡꯃꯒ� ꯂꯧꯎ ꯁꯤꯡꯎꯒꯤ ꯋꯥꯐꯝ꯫
0: ꯂꯧꯎ ꯁꯤꯡꯎꯒꯤ ꯋꯥꯐꯝꯗ ꯇꯥꯕꯤꯔꯦ ꯀꯝꯄꯣꯁꯀꯤ ꯀꯥꯟꯅꯕ, ꯑꯗꯣꯝꯅ ꯊꯧꯔꯝ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯁꯦꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯀꯪꯂꯥ ꯆꯦꯅꯦꯜꯗꯒꯤꯅꯤ꯫ ꯆꯦꯅꯦꯜ ꯑꯁꯤꯗ ꯍꯧꯖꯤꯛ ꯑꯃꯨꯛ ꯇꯥꯕꯤꯔꯁꯤ ꯑꯆꯣꯝ ꯂꯇꯥ ꯆꯅꯨꯅ ꯁꯛꯄ ꯃꯩꯇꯩ ꯏꯁꯩꯗ ꯏꯃꯥꯒꯤ ꯃꯇꯤꯛ ꯃꯌꯥꯏ,

மத்தம் இசை குதோல்கியானி சுபதா முக்தா விரசே லதா மைஷ்நாம் நசக் பைசை செய்ரியங்பா என் செண்பம் குஞ்ச பிஹாரி சிங் அசும்ன செய்ஹோரி நோங்லை நுங்ஷித் நே நங்தி

0: ஐ பிராணகி சுஹேலவி அராதே கிருஷ்ணாயகி த அசும்ப வாபம் அசேபியமா நாங் அமுக்ததித்தா கோகவா ஐ அசும்ப வாபம் நேபியமா நாங் அமுக்ததித்தா பியூபா
1: சோபா